அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா, சோனு நிகம் ஆர் ஏஆர் ரஹ்மான் கி ஆவாஸோ மே சுனியே தால் ஃபில்ம் கா கீத். கீத்கார் ஹேன் ஆனந்த் பக்ஷி ஆர் சங்கீத்கார் ஹேன் ஏஆர் ரஹ்மான்.